பன் சேத்தங் நாயலுன் கொசா சுமா பாத்தன் பாயும் போ சுமா பாத்தன் ஹுன்ஹாவே அதா தே சுமா கிப்புன் ஜாயிலுன் சுமா பத்தியோகா சுமா லா சுமா அம்தோங் சுமா யோங் கும்ப்ரா ரக் சுமா மா அம்தோங் ஹியோ சா சுமா யோங் கும்ப்ரா இலோன் ஓயா தாத்தே சுமா மா பரலோங் இயோயே ஹா தாத்தே சுமா சாவ் சுமா அன்னாய் சுமா குன்தங் லாய் இயோயே